0: happiness, peace and prosperity to everyone. India produced a commanding all-round performance to defeat Sri Lanka by 72 runs in the Women's Asia Cup 2026 final in Dubai last night, securing a record-extending 8th Asia Cup title. The victory also helped India avenge their defeat to Sri Lanka in the 2024 final. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in the first T20 international at Arun Jaitley Stadium in Delhi last night, taking a 1-0 lead in the 3-match series. After India won the toss and chose to bowl first, Afghanistan struggled early and collapsed to 43 for 5. Top-ranked India's Dheeraj Bumadevara scripted history by becoming the first Indian male recurve archer to win gold at the World Cup final, edging Japan's Nakanishi Jr. in a thrilling shoot-off at Saltillo in Mexico. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் முதலில் எம் எஸ் சுப்புலட்சுமி வழங்கியுள்ள விநாயகர் அகவல் கணேச பஞ்சரத்னம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7:15 திரை இசை, 7:30 ஆட்ஸ் வேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 ஹிந்தி தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விடுத்த செய்தியின் ஒளிப்பதிவு கேட்கலாம். தொடர்ந்து திரைகானம். 9:00 அரங்கிசை டாக்டர் உஷா ராஜகோபாலன், மீரா சிவராமகிருஷ்ணன் ஆகியோரின் வயலின் இசை கேட்கலாம். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, பாலகுமி பத்மாவதி அவர்கள் வழங்கும் கதை, 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர் எஸ் வீணா எஸ் வித்யா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், திருப்பூந்துருத்தி வி விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை ஜெயஸ்ரீ வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், ஆர் பிச்சை வினீத் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், மனதில் மலரும் மாற்றம் எஸ் ஜெசிகா வழங்கும் உரை, எழுத்தறிவித்த இறைவன் அனுஷா பிரான்சிஸ் வழங்கும் உரை, அறிவால் உயர்வோம் அபிஷா ஷாரல் வழங்கும் உரை, 7:50 செய்தி கதம்பம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகானம். 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
3: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
2: இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
3: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
4: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம்

0: వసారి టైటిల్ను కైవసం చేసుకుంది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం. తిరిగి మధ్యాహ్నం 12:30 జాతీయ వార్తలు వింటారు.
1: ఆకాశవాణి నేరం 7:15.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நூறு புள்ளி ஒன்று மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இனிய திரையிசை பாடல்கள் கேட்கலாம். சிந்து பைரவி திரைப்படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பாராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: கல்படை கட்டணா ஸ்வயமஹி கட்படை பாரதிய சேனா.
1: நேரம் 8:48 நிமிடம், 25 நொடி. 100.1 மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் வேட்டையன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன், அனிருத், தீப்தி சுரேஷ் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: சாக்ஷி, எனக்கு 1 லட்ச ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கதா? SMS வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1 லட்ச ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு SMS மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
3: திரைகானத்தில் நிறைவான பாடலாக வருகிறது. தக் லைஃப் திரைப்படத்திற்காக வைஷாலி சமந்த், சக்திஸ்ரீ கோபாலன், ஆதித்யா ஆர்கே பாடியுள்ள பாடல்.

மனமயங்கும் பாடல்களுடன் ஒலித்தது திரைகானம். மீண்டும் இனிய திரை இசை பாடல்கள் ஒலிக்கும் 10:30 சுகமான ராகங்களில்

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. டாக்டர் உஷா ராஜகோபாலன், மீரா சிவராமகிருஷ்ணன் ஆகியோரின் வயலின் இசை கேட்கலாம். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். அபீஷ்ட வரத ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் உஷா ராஜகோபாலன், மீரா சிவராமகிருஷ்ணன் ஆகியோரின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அகிலாண்டேஸ்வரி காப்பி ராகம் ஆதிதாளத்தில் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை.

காப்பி ராகம் ஆதி தாளத்தில் அகிலாண்டேஸ்வரி ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை கேட்டோம். நிறைவாக நாராயணத்தே நமோ நமோ அன்னமாச்சாரியா கீர்த்தனை ராகம் பேகா ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இனிய பாடல்களுடன் இணையும் நேரம் 100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கும் சுகமான ராகங்கள். முதல் பாடலாக கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக மனோ சித்ரா பாடியுள்ள பாடல்.
2: மின்னாய்யா

0: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: சுகுமான ராகங்களில் அடுத்து ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியுள்ள பாடல்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் 10:47. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டோ கொட்டு கொட்டு போது, தெரியுமா?
2: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்ல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக். என்ன சொல்ற? இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
3: சுகுமான ராகங்களில் நிறைவான பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியுள்ள பாடல்.

திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரைகானம் 2:30 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: ஆகாஷ்வாணி நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: வாழ்வின் நெறிக்காட்ட வருகிறது குறள் அமுதம்.

0: கொடுத்து பழகிய மரபு வழி பிறந்தவர்கள் தங்களது செல்வம் குறைந்து போனாலும் கொடுக்கின்ற பண்பிலிருந்து நீங்கிவிட மாட்டார்கள். குறள் எண் 955, அதிகாரம் குடிமை.
1: வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலைபிரிதலின்று.
0: கொடுத்து பழகிய மரபு வழி பிறந்தவர்கள் தங்களது செல்வம் குறைந்து போனாலும் கொடுக்கின்ற பண்பிலிருந்து நீங்கிவிட மாட்டார்கள். குறள் எண் 955, அதிகாரம் குடிமை.
2: வாழ்வின் நெறிகாட்டியது குறள் அமுதம். 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மேல் இசை, பிற்பகல் 1:10 இசை மலர், எஸ் வீணா, எஸ் வித்யா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், திருப்பூந்துருத்தி வி விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை ஜெயஸ்ரீ வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், ஆர் பிச்சை வினீத் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். மனதில் மலரும் மாற்றம், எஸ் ஜெசிகா வழங்கும் உரை. எழுத்தறிவித்த இறைவன் அனுஷா பிரான்சிஸ் வழங்கும் உரை. அறிவால் உயர்வோம் அபிஷா ஷாரல் வழங்கும் உரை. 7:50 செய்தி கதம்பம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

காலத்தை வென்ற நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் ஒலிக்க இருப்பது திரைகானம். அன்னையோர் ஆலயம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: நேர்களை இன்று 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: பட்டின பிரவேசம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: கவிக்குயில் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். திரைகானத்தின் அடுத்த பாடல் அவர்கள் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: திரைகாணத்தில் நிறைவாக ஒலிக்கிறது SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராமின் குரல்கள். திரைப்படம் நிழல் நிஜமாகிறது.

0: காலத்தை வென்று நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் ஒலித்தது திரைகானம். மீண்டும் திரைகானம் 2:30 ஒலிபரப்பாகும். தொடர்வது தெலுங்கில் செய்திகள். ஹைதராபாத் அஞ்சல்
1: ஜாத்திய வார்த்தை.

0: relevant to global health. In tennis, Germany's Alexander Zverev has won the men's singles title of the US Open, beating American Ben Shelton in New York last night. This marks Alexander Zverev's second major title of 2026 following his French Open victory in June. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10 ஆகாஷவாணி 100.1 MHz எஃப்எம் கோல்ட். இசைமலர் எஸ் வீணா, எஸ் வித்யா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், திருப்பூந்துருத்தி வி விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். முதலில் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி பாபநாசம் சிவன் பாடல் ஆரபிராகம் ஆதி தாளம்.

நேரம் 1:34. தொடர்ந்து பித்தா பிறை சூடி சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் மாயா மாளவ கவுளை ராகம் ரூபக தாளம்.

நிறைவாக ஆசை முகம் மறந்து போச்சே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் ராகமாளிகை ஆதிதாளம்.

இதுவரை இசைமலரில் எஸ் வீணா, எஸ் வித்யா ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், திருப்பூந்துருத்தி வி. விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரைகாணம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சொக்க தங்கம் படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்கம் பாடியிருப்பது.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க

தொடங்குங்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் நேரம் 2:50:35. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. ஒலிக்கும் அடுத்த பாடல் உன்னை நினைத்த படத்திலிருந்து, உன்னை கிருஷ்ணன் சுஜாதா பாடியிருப்பது.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரை காணம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி.

0: சுயமகி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: பாரதிய சேனா கேட்டீர்கள். தொடர்வது செந்தூரப்பூவே படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சசிரேகா பாடியுள்ள பாடல்.

பியூட்டிஃபுல் ஐடல்ஸ், கலர்ஃபுல் பண்டால்ஸ், கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் த சவுண்ட் ஆஃப் ட்ரம்ஸ் கிரியேட் எ ஃபெஸ்டிவ் அட்மாஸ்பியர் அக்ராஸ் த ஸ்டேட். ஃபார் மெனி ஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங் பீப்புள், கணேஷ் பூஜா இஸ் ஆல்சோ எ டைம் டு கம் டுகெதர் அண்ட் சீக் த பிளெஸிங்ஸ் ஆஃப் த காட் ஆஃப் விஸ்டம் அண்ட் நியூ பிகினிங்ஸ். திஸ் இயர் ஹவ் எவர் சம் செலிப்ரேஷன்ஸ் ஹேவ் காட் அட்டென்ஷன் ஃபார் த சைஸ், கிரியேட்டிவிட்டி அண்ட் த ஸ்டோரிஸ் பிஹைண்ட் தம். இன் புவனேஸ்வர்ஸ் படகட், a towering 65-foot idol of Lord Ganesha is one of the major attractions this year. Inspired by the famous Lal Bagh Ganesh tradition, the idol is decorated with silver ornaments and a traditional Sonpur hand-woven garment. Natural colors and locally sourced materials have also been used, adding an environmental touch to the celebration. At Shahid Nagar Club in Shahid Nagar, Bhubaneswar, the festive spirit has taken a cinematic turn. The club has created a huge Kantara-inspired torana around 65 feet high and 85 feet wide. A 14-foot Ganesha idol has been placed inside the pandal. But Ganesh Puja is not just about grandeur. In Cuttack, differently able artisans have created a 15-foot Ganesha idol. Their work is a powerful reminder that talent and creativity know no physical boundaries. The celebrations may be different in their style and scale, but the emotion behind them remains the same. For Parikrama, this is Sitishri Singh Rathore.

0: And now with that, of course, we can see that it's time to call a wrap.
1: बिल्कुल सायरा, अब समय हो चला है आपसे इजाजत लेने का. श्रोताओं, तो वैष्णवी और सायरा को अनुमति दीजिए परिक्रमा कार्यक्रम यहीं पर समाप्त करने की.
0: नमस्कार.
2: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜெயஸ்ரீ வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், ஆர் பிச்சை வினீத் அவர்கள் மிருதங்கம். முதலில் பரமபுருஷ் என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி, ராகம் வசந்தா, ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜெயஸ்ரீ வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், ஆர் பிச்சை வினித் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து நீ கெந்துக்கு என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், ராகம் சிம்ஹேந்திர மத்யமம், தேசாதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஜெயஸ்ரீ வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், ஆர். பிச்சை வினீத் அவர்கள் மிருதங்கம்.

இதே அலைவரிசையில் நாளைய அரங்கிசையில் சத்வா ஸ்ரீநாத் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், ஸ்ரீவாஞ்சியம் ஆர் ஸ்ரீராமா ராம் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி, சாய்ராம் அவர்கள் மோர்சிங்.

பத்து பத்துக்கு விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள், டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேபூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, சித்திர சங்கீதம். தொடர்ந்து டாக்டர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த தின நினைவு உரை. நண்பகல் 12 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மில்லிசை, 1:10 இசை மலர், எஸ் ஸ்ரேயா அவர்களின் பாட்டு கேட்கலாம், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், வைத்தீஸ்வரன் வி பார்த்தசாரதி அவர்கள் மிருதங்கம். பகல் 2:30 முதல் 4 வரை திரைகாணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு நிகழ்ச்சிகள், டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சத்வா ஸ்ரீநாத் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம், ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், ஸ்ரீவாஞ்சியம் ஆர் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிரல்

ஹாய் எவ்ரி ஒன், மை நேம் இஸ் எஸ் ஜெசிகா, ஸ்டடிங் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இன் குயின் மேரிஸ் காலேஜ். நான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்பட வேண்டிய முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். அதுதான் த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். என்னம்மா பாசிட்டிவாக யோசின்னு சொல்ல போகிற அதானே அப்படின்றீங்களா? அதுதான். ஆனால் பாசிட்டிவ் திங்கோட முக்கியமான விஷயமே யாருக்குமே புரிய மாட்டேங்குது. பாசிட்டிவாக யோசிச்சா என்ன நடக்க போகுது, அட போங்கடாடி அப்படின்னு நீங்கள் இருக்கவே கூடாது. எப்போவுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயமும் எல்லாமே உங்கள் லைஃப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். ஓகே, நீங்கள் முதல்ல பாசிட்டிவ் திங்கிங்னா என்னென்னு 100% உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களால் அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ் திங்கிங்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து பாசிட்டிவ்லேயே பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு விஷயம் நடக்குதுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சைடும் பார்க்கறது நல்லது தான். நீங்கள் 50-50 வச்சுக்க வேணாம். 50-50 வச்சுக்காம பாசிட்டிவ் திங்கிங் வந்து ஒரு 49 இல்லை ஒரு 51% வச்சுக்கோங்க. நெகட்டிவ் திங்கிங் வந்து ஒரு 49% வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் திங்கிங் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஒரு 2% எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நீங்கள் ஏன் அந்த 49% நெகட்டிவே பார்க்குறீங்க? 51% பாருங்கள். ஓகே, நம்ம எப்பவுமே லைஃப்பில் தேவையான விஷயத்த தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர, இருக்கிற இல்லாத விஷயத்தெல்லாம் நம்ம போட்டு நம்ம தலையில் போட்டு நம்ம குழப்பிக்கக்கூடாது. ஓகே, யுவர் மைண்ட் இஸ் அ பவர்ஃபுல் திங். உங்கள் மைண்டை நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். அப்படி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்க முடியும். இப்போ நானே ஒரு சோகமாக வந்து பாசிட்டிவ் திங்கிங் அப்படி பேசினேன்னா உங்களுக்கு புரியுமா? உங்களுக்கே என்ன ஒரு அப்படியே என்னப்பா பேசுது இந்த பொண்ணு அப்படின்னு நினைக்க மாட்டீங்க? அந்த மாதிரி இல்லை. பாசிட்டிவ் திங்கிங் வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? நம்ம போய் சந்தோஷமாக பேசினா அவங்களுக்கும் சரியாகுதுன்னா அப்போ நம்மளை சுற்றியும் எல்லாருமே எப்படி இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. அது நமக்கும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளும் வந்து ஹாப்பியாக இருப்போம். ஒரு ஹாப்பி சரௌண்டிங்கில் இருந்தால் தான் நம்மளும் வந்து ஓகே எல்லோரும் வந்து இவ்வளோ நல்லா இருக்காங்க, நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி நம்ம யோசிக்காமல் என்னடா வாழ்க்கை இது ஏன்டா எப்படி இருக்கும் அப்படிலாம் யோசிக்கணும்னு நான் சொல்லலை. எல்லாருமே அப்படி யோசிப்போம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் மோஸ்ட்லி வந்து பாசிட்டிவ் சைடை நீங்கள் அதிகமாக எடுத்து அதை மட்டும் அங்கே நோட்டீஸ் பண்ணுங்கள். எவ்வளோ நடக்கும் லைனாக நம்ம வாழ்க்கையில் நெகட்டிவாகவே நடக்கட்டுமே, ஆனால் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணோம், நெகட்டிவ் இப்போ வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல, நடந்தும் முடிஞ்சு போச்சு. அதை வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு 4 நாள் கஷ்டப்படுவோமா? அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. உங்களால் வந்து அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியலன்னா கூட ஒரு டைம் எடுத்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட டைமில் ஓகே நமக்கு சரியாயிடும் அப்படின்ற மென்டாலிட்டியை உருவாக்கணும். என்னடா நமக்கு சரியாகாதோ, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமோ அப்படி யோசிக்கக்கூடாது. அப்படி யோசிக்காமல் இல்லை இது கடந்து போயிடும், இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது கடந்து போகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் இது புரியத்துக்கு. ஒரு அடர்ந்த காட்டில் வந்து ஒரு மான் வாழ்ந்துட்டுருக்கு, மற்ற விலங்கு கூடலாம் சேர்ந்து நல்லா ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கு. அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அந்த மான். அப்படியே நான் காட்டில் வந்து நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கு, நல்லா எல்லா நாட்களும் போகுது. அந்த மான் வந்து குட்டி போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஓகே அன்றைக்கி வந்து ரெடியாக இருக்காது ஓகேன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா காட்டில் வந்து ரொம்ப மழை பெய்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. மேகெல்லாம் அப்படியே இருண்டுட்டு வருது, இடிமின்னெல்லாம் பெய்யுது, செம்மையாக காத்தடிக்குது. ஆனால் எல்லா விலங்குகள்லாம் பண்ணிச்சுன்னா சேஃபாக நம்ம மழையிலேருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு அதோட வீட்டுக்கு நல்லா பத்திரமாக போய் செட்டில் ஆகிடுச்சு. அதே மாதிரி மானும் அதோட இடத்துக்கு போய் செட்டில் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு பயத்துலேயே இருக்குது. இப்போ என்ன நேரம் வேணாலும் அது குட்டி போட்டுறோம் இல்லையா? இப்போ வந்து செம்ம மழை பெய்கிற நிலமையில் இருக்குது, நல்லா காத்தடிக்குது, இடிமின்னெல்லாம் இருக்குல்ல. இப்போ வந்து இது அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆயிடுதுன்னா அது வீட்டு பக்கத்துலேயே

விழுந்தது. அந்த நெருப்பு வந்து பரவ ஆரம்பிச்சது இடிமின்னல் பட்டு. இப்போ அதோட வீட்டுக்கிட்ட வந்து நெருப்பு விழுந்ததுல, இப்போ அதை சுற்றியும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நெருப்பு வந்து விழுந்துருச்சு. நெருப்பு விழுந்ததுனால அதால் வந்து இப்போ அந்த இடத்துல இருக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா அது வீடியும் சேர்த்து எரிச்சிடும். அதனால் அங்கேருந்து அது வெளியே வந்து தான் ஆகணும். இப்போ வந்து அங்கேருந்து அது கடந்து வருது. ஐயோ என்னடா இது, நம்ம இருந்த ஒரு பத்திரமா சேஃபாக இருக்கலான்னு பார்த்தா அதுவும் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அது கடந்து வந்துகிட்டே இருக்குது. வேறு நெக்ஸ்ட் இடம் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்புலேருந்து ஓடி வந்துருச்சு. இடத்த இடம் தேடுது. வழியில் வந்து ஒரு ரிவரை பார்க்குது. ரிவர் பார்த்துட்டு சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு போகுது. அதில் வந்து அதோடய முகத்தை பார்க்குது. அதுவே என்னடா இது வாழ்க்கை, இப்படி இருக்கே, ரொம்ப பயமாக இருக்கே, எப்போ என்ன ஆகும்னு தெரியலையே, நம்ம வீடு வேறு போயிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாக பார்த்து தண்ணி குடிச்சிட்ருக்கு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணுது, சரி போ இடத்த தேடி போகலாம் அப்படின்னு போகும்போது இந்த சைட் பார்த்தா ஒரு வேட்டைக்காரன் நின்றுட்டுருக்கான். அந்த வேட்டைக்காரன் வந்து அந்த மானுக்கு கூறி வச்சு நின்றுட்டுருக்கான். ஐயோ ஐயோ என்னடா இது, இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு அது இன்னொரு செகண்ட் பயந்துடுச்சு. பயந்துட்டு அந்த சைடு சரி இப்படிக்கா போய் போயிடலாம் அப்படி ஓடிடலாம் அப்படின்னு நினச்சிச்சு. அந்த சைடு பார்த்தா ஒரு சிங்கம் நின்றுட்டு இருந்துச்சு. என்னடா இது, இப்படி ஆயிடுச்சே, அவ்வளோதானா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சா, ஒருவேளை இப்படியே தான் நம்ம சாக போகிறோம், மற்ற தண்ணியிலையாவது அப்படிக்கா போய் அப்படி கிராஸ் பண்ணலான்னு பார்த்தா தண்ணியிலையும் வந்து ஏகப்பட்ட முதல்ல இருக்குது. அதால் எந்த பக்கமுமே போக முடில. பின்னாடி பார்த்தா அந்த பக்கம் காடி எரிஞ்சிட்ருக்கு, இந்த சைடு பார்த்தா சிங்கம் நிற்கிது, இந்த சைடு ஒரு வேட்டைக்காரன் நிற்கிறான். அந்த தண்ணியிலையும் இறங்கி அப்படிக்கா நடந்து போக முடியாது, முதல்ல இருக்குது. அதால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிக்கவே முடியல, என்னடா நம்ம வாழ்க்கை எங்கேயும் முடிய போதோ அப்படின்னு அந்த மான் யோசிச்சுட்டே இருக்கும்போது அது என்ன நினச்சிடுச்சு, ஓகே நம்மளால் தான் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுல இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுக்கு இதுக்கு மேலே பயந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சரி தண்ணியை குடிப்போம் அப்படின்ட்டு குடிச்சிட்ருக்கு பொறுமையாக. அப்போ கரெக்டாக அந்த வேட்டைக்காரன் வந்து அதை ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். கரெக்டாக அவன் ஷூட் பண்ணும் போது என்ன ஆயிடுது, ஒரு இடி வந்து விழுந்தது. அந்த ஸ்ட்ரைக் சவுண்ட் கேட்டால் நம்மளால் பயப்படுவோம்ல, திடீர்னு அமைதியான்ட்டு டக்குன்னு போட்டால் எப்படி இருக்கும், பயமாக இருக்கும்ல. அந்த மாதிரி விழுந்ததுனால அவனோட குறி வந்து லைட்டாக மிஸ் ஆகிடுது. மிஸ் ஆகி அது போய் அந்த சிங்கத்து மேலே பட்டுருச்சு. சிங்கம் சும்மா இருக்குமா, அது போய் அவனை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க, அதுக்கு சான்ஸ் கிடச்சிருச்சு. எடுத்துச்சு ஒரே ஓட்டம் தேடுது. அந்த மழையில் மழையும் இப்போ ஸ்டார்ட் ஆரம்பிச்சிச்சு. நல்லா காற்று, நல்லா இடிமின்னலாம் அடிச்சிட்டு இருந்தது. மழை இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜோருன்னு. அந்த அடிக்கிற மழையில் அதுக்கு வீடு தேடி ஓடுது அப்படி. அதால் முடியாமல் கஷ்டப்பட்டு ஒரு இடத்த எப்படியோ அந்த காட்டில் கண்டுபிடிச்சிருச்சு. நிம்மதியாக அந்த இடத்துக்கும் போயிடுச்சு. போய் உட்காந்து அவ்வளோதான், அதுவும் குட்டியும் போயிடுச்சு. நல்லபடியே இப்போ அந்த காட்டில் அந்த காலத்தை கடந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போது அந்த சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே இருந்திருப்போம். யோசிச்சு பாருங்கள், எல்லா பக்கமும் நம்மளை அணைக்கட்டியிருப்பாங்க. இங்கே போனாலும் அடி விழும், அங்கே போனாலும் அடி விழும், எல்லா சைடும் பிரச்சனை. இப்போ நாளைக்கு வந்தால் இவனுக்கு வாடகை தரணும், இவன் வந்தால் கடங்காரம் வருவான், இந்த சைடு போனாலும் தப்பிக்க முடியாது, எங்கே போனாலும் தப்பிக்க முடியாதுமோ, நம்ம என்ன மனசை விட்டுருவோம். போச்சு அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு, அப்படி ஆகிடுவோம். இல்லை அப்படி ஆகக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சோண்டு ஒரு சுழி, நான் என்ன சொல்லியிருக்கேன், 51% நம்மக்கிட்ட பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும், 49 தானே நெகட்டிவ், 51 இருக்குல்ல, 51 வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், மூவ் ஆன் ஆகி போகணும். ஓகே எதனா நடக்கும், நம்ம யோசிக்கலாம், ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகுங்க, உங்கள் மென்டாலிட்டியை வந்து பாசிட்டிவாக நோக்கி அனுப்புங்க. அப்போ தான் வந்து எதனா உங்களுக்கு ஐடியா கூட ஸ்ட்ரைக் ஆகும். நீங்கள் அப்படியே பதட்டத்துலேயே எதனா பண்ணி அது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் ஒரு கேப் எடுத்து சரி பதற வேணாம் என்ன நடக்கும் இப்படி ஆல்டர்னேட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிங்க. என்ன தான் எல்லா பக்கமும் நம்ம அணைக்கட்டினாலும் நமக்கு ஒரு கேப் எப்பவுமே இருக்கும். நம்ம அதை வந்து மோஸ்ட்லி பதட்டத்தில் விட்டுருவோம், இல்லைனா நமக்கு மனசு விட்டுருவோம், நம்ம வந்து அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு ஆகிடுவோம். அந்த மாதிரி ஆகாமல் அந்த கேப்பை நீங்கள் தேடணும். ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அதுக்கப்புறமா யோசித்தா கூட நமக்கு தெளிவு வரும். அதனால் எப்போவுமே மோஸ்ட்லி அவசரமாக உங்களோட முடிவுகள்லாம் எடுக்காதீங்க, யோசித்து முடிவு பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் ஸ்லிப் ஆகிந்த அந்த மான் வந்து சரி ஹண்ட்ரை பார்த்தோன்னே ஓடிந்தானா இருக்கும், அப்போவே கூட அவன் கரெக்டாக குறி வச்சு சுட்டுருக்கலாம், அந்த இடியோட டைமிங் மிஸ் ஆகிருக்கும் இல்லையா. அதனால கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் சரியானால் கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் சரியாகணும், அதான் முக்கியம். அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல பாசிட்டிவ் மென்டாலே திங்க் பண்ணும். உங்களை சுற்றியும் 1000 பேர் எதனா சொல்லுவாங்க, உனக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதில் இவ்வளோ அச்சீவ் பண்ணணும்னு. ஆனால் மற்றவங்களுக்கு பார்க்க இவனாலாம் எடுத்து அதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அவன் நினைக்கிறான்றதுக்காக நீங்கள் அதை பண்ணாமல் இருக்க முடியுமா? உங்களுக்கு தோணும் நம்ம எஃபர்ட் போட்டால் நம்ம கண்டிப்பாக வின் பண்ணிடலாம்னு தோணுதுன்னா பண்ணுங்கள், எஃபர்ட் போட்டு வின் பண்ணிடுவீங்கன்னு நினைங்க. சரி நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சா முடியாமல் தான் போகும். கொஞ்சோண்டாவது நீங்கள் உங்களுக்கு எஃபெக்ட் வேணும்ல. ஓகே பாசிட்டிவ் மைண்ட் வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே என்ன பண்ணும், நமக்கு ஓகே இந்த சான்ஸ் இருக்குது, இந்த சான்ஸ் இருக்குதுன்னு யோசிக்கும். ஆனால் ஒரு நெகட்டிவ் மென்டாலிட்டி என்ன பண்ணும், அதில் இருக்க எல்லா டிசப்பாயிண்ட்டையும் அது வந்து நமக்கு காட்டி கொடுக்கும். ஓகே இந்த சான்ஸ் இப்படி வந்துச்சுன்னா நான் இப்படி தோற்று போயிட்டேன்னா, இல்லை அவன் வந்து இந்த சான்ஸை வாங்கிட்டு போயிட்டேன்னா, அப்படி யோசிக்கக்கூடாது. ஓகே இந்த சான்ஸ் இருக்குது, நம்ம இதை யூஸ் பண்ண

பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹையர் பொசிஷன் போகலாம், அந்த மாதிரி யோசிக்கணும். ஓகே, இப்போது வந்து மோஸ்ட்லி பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து எப்படி சொல்கிறது, இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம எல்லாருக்கும் வந்துச்சு இல்லையா, எல்லா பக்கமும் அணை கட்டி நம்மளை மாட்டணும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது அந்த மான் கரெக்டாக டிசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் லைஃப் நல்லா லீட் ஆச்சா, அதே மாதிரி தான் இப்போது அந்த சுச்சுவேஷன் நமக்கு எல்லா காலமும் வரப்போட்டில், ஒரு காலம் தான், நத்திங் இஸ் பர்மனண்ட். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு விஷயம் எப்பவுமே நமக்கு பர்மனண்ட்டாக இருக்க போகிறதில்ல, குட் நியூஸும் சரி பேட் நியூஸும் சரி. இப்போ நல்ல விஷயமே அப்படியே வாழ்க்கை முழுக்க நல்லாதாகவே என்ட்டா மட்டும் என்ன ஆகும் போகுது, ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு போர் அடிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயம் நடக்கும், அது எதுக்குன்னா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான் நடக்கும். நீ வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ணுவேன், மந்தமாகவே இருப்பேன், உனக்குன்னு ஒரு அறிவே வளராது. நீ அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணனா உனக்குன்னு யாருனா வந்து உனக்கு சுருக்குன்னு சொன்னால் தான் நீ போய் ஒரு வேலையை எதுவும் செய்வேன், அந்த மாதிரி நிலமை வந்துடும். நம்ம எப்பவுமே வந்து நம்மளோட மென்டாலிட்டியை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வேவில் திங்க் பண்ணிட்டே போகணும். யார் என்ன சொன்னாலும் உனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நம்ம கரெக்டாக செய்யணும். உனக்கு தெரியும் நீ வின் பண்ணுவியா மாட்டியான்னு. ஓகேவா, எப்போவுமே வந்து நத்திங் இஸ் பர்மனெண்ட்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் உங்கள் பேட் டைமும் வந்து பர்மனெண்ட் கிடையாது, அது கடந்து போயிடும். அவ்வளோ குட் டைமும் கடந்து போ, குட் டைமே போயிடுச்சு உங்களை விட்டு, பேட் டைம் மட்டும் அப்படியே ஸ்டக்காக நின்றுமா இருக்காது, பேட் டைமும் உங்களை விட்டு கடந்து போயிடும். ஸோ வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதும் இருக்காது உங்கள் கையில் தான், ஹாப்பினஸ் வந்து உங்களோட சாய்ஸ். நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ சோகமான விஷயம் நடந்திருக்கும், அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஐயோ வாழ்க்கை எப்படி இருக்கு எப்படி இருக்கேன்னு அதே வச்சுன்னு தான் நீ வாழ்க்கை முழுக்க சோகமாக தான் வாழணும். அந்த நெகட்டிவ் மென்டாலிட்டிலே தான் நீங்கள் வாழ்ந்துட்டு போகணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாலு சந்தோஷமான விஷயம் நடந்துருச்சுன்னா அதை மட்டுமே யோசிச்சே நீங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிடலாம். அப்படி நீங்கள் யோசிச்சா கூட நீங்கள் நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை ஓட்டி நல்லா வந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். எது யோசித்தாலுமே ஒரு பாசிட்டிவாக நீங்கள் தாட் பண்ணும். இப்போ நம்ம சொல்லுவாங்கள்ல, ரோட்டில் வந்து அன்றைக்கி நம்ம போகும்போது நீங்கள் வந்து எத்தனை ரெட் கலர் கார் போகுது அப்படின்றத பாருங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், அன்றைக்கி நம்ம கண்ணில் எத்தனை ரெட் கலர் கார் போகுதுன்ற மாதிரி தான் நமக்கு நோட்டீஸ் பண்ணுவோம். டெய்லியுமே அது போவோம், நம்ம சொன்னதுனால தான் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அது வரைக்கும் நமக்கு அதில் கண்ணில் பட்டிருக்குமா, இல்லை நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணியிருப்போம்ல. அதே மாதிரி நம்ம நெகட்டிவிட்டியை நெக்லெக்ட் பண்ணி விட்டுறணும். நமக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து எடுத்துக்கணும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன், ஆஸ் லாங் அஸ் யூ லிவ், ஓகேவா, நீங்கள் வாழ்கிற வரைக்கும் உங்களுக்கு இன்ஃபினைட் சான்சஸ் இருக்குது நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து நல்லபடியாக லீட் பண்ணுறதுக்கு. ஒரு தடவை தோத்தாலும் அந்த மனசை நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது, முடிஞ்சு கதை அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஓகே கொஞ்சம் டைம் எடுத்து, இல்லை அடுத்த வாட்டி நல்லா பண்ணுவேன் அப்படின்றத கொண்டு வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் லைஃப்பை லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் அண்ட் ஆல்வேஸ் ஹாவ் அ ஸ்மைல் இன் யோர் ஃபேஸ். தேங்க்யூ.

அகில இந்திய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நான் அனுஷா பிரான்சிஸ், ரெமோ சர்வதேச கல்லூரியில் இறுதி ஆண்டு பயின்று வருகிறேன். இன்று நாம் பேச இருக்கும் தலைப்பு ஆசிரியர்கள். ஒரு நாட்டின் எதிர்காலம் மாணவர்களின் கைகளில் இருக்கிறது என்றால் அந்த எதிர்காலத்தை வடிவமைக்கும் சிற்பிகள் ஆசிரியர்கள்தான். ஒரு குழந்தை இந்த உலகில் பிறந்தவுடன் முதலில் தாயிடம் பேச கற்றுக்கொள்கிறது. அதன் பிறகு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறவர் ஆசிரியர். அதனால்தான் அன்னை, தந்தை, ஆசிரியர், தெய்வம் என்று நாம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு மாணவனின் மதிப்பெண்ணை மட்டும் உயர்த்துவதில் இல்லை, அவனுடைய சிந்தனையையும் குணத்தையும் வாழ்க்கையும் உயர்த்துகிறார். நம்மில் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆசிரியர் இருப்பார். சில ஆசிரியர்களின் முகம் இன்று கூட நம் நினைவில் இருக்கும். அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் மட்டுமல்ல, அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு பாராட்டு, ஒரு அறிவுரை, ஒரு கண்டிப்பு கூட நம் வாழ்க்கையை மாற்றியிருக்கலாம். ஒரு நல்ல ஆசிரியர் பாட புத்தகத்தை மட்டும் படிக்க சொல்ல மாட்டார், வாழ்க்கை புத்தகத்தையும் படிக்க சொல்வார். நேர்மையாக இருக்க வேண்டும், நேரத்தை மதிக்க வேண்டும், மற்றவர்களை மதிக்க வேண்டும், தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது, முயற்சியை ஒருபோதும் கைவிடக்கூடாது என்று கற்றுக் கொடுப்பார். இந்த பாடங்கள் எந்த புத்தகத்திலும் முழுமையாக கிடைக்காது, அவை ஒரு நல்ல ஆசிரியரின் வாழ்க்கை அனுபவத்தில் இருந்து கிடைக்கும். ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் நின்று பாடம் நடத்தும்போது மாணவர்களுக்கு அது ஒரு சாதாரண வகுப்பாக தோன்றலாம். ஆனால் அந்த வகுப்பிற்காக அவர் பல மணி நேரம் தயாராயிருப்பார். ஒவ்வொரு மாணவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எப்படி சொல்லலாம் என்று சிந்தித்திருப்பார். ஒரு மாணவர் பின்னால் அமர்ந்திருந்தாலும் அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆசிரியர் தனது முழு முயற்சியையும் செலுத்தியிருக்கிறார். ஆசிரியர்களின் வாழ்க்கை எளிதானது அல்ல. ஒவ்வொரு மாணவரும் வெவ்வேறு குணம் கொண்டவர்கள். சிலர் விரைவாக புரிந்து கொள்வார்கள், சிலருக்கு பல முறை சொல்ல வேண்டியிருக்கும், சிலர் மிகவும் அமைதியாக இருப்பார்கள், சிலர் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். ஆனால் ஒரு உண்மையான ஆசிரியர் அனைவரையும் சமமாக பார்த்து ஒவ்வொருவரின் திறமையையும் வெளிக்கொண்டு வர முயற்சி செய்வார். ஒரு மாணவர் வெற்றி பெறும் போது மக்கள் அந்த மாணவரை பாராட்டுவார்கள். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் அமைதியாக உழைத்த ஆசிரியரை பற்றி பல நேரங்களில் யாரும் பேசுவதில்லை. மருத்துவர், பொறியாளர், விஞ்ஞானி, நீதிபதி, விமானி, காவல்துறை அதிகாரி, தொழிலதிபர் என்று எந்த துறையில் ஒருவர் உயர்ந்தாலும் அந்த வெற்றியின் அடித்தளத்தில் ஒரு ஆசிரியரின் பங்கு கண்டிப்பாக இருக்கும். இன்றைய காலத்தில் தொழில்நுட்பம் மிகவும் வளர்ந்துவிட்டது. இணையத்தில் எந்த தகவலையும் சில நொடிகளில் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தகவலுக்கும் கல்விக்கும்

வித்தியாசம் இருக்கிறது. வாழ்க்கையில் சரியான முடிவு எப்படி எடுக்க வேண்டும் என்பதை ஒரு நல்ல ஆசிரியர்தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஒரு ஆசிரியர் மாணவர்களின் மதிப்பெண்களை மட்டும் கவனிப்பதில்லை, அவர்களின் மனநிலையையும் கவனிக்கிறார். ஒரு மாணவர் சோகமாக இருந்தால் காரணத்தை அறிய முயற்சிப்பார். தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தால் ஊக்கப்படுத்துவார். தவறு செய்தால் திருத்துவார். வெற்றி பெற்றால் மனதார பாராட்டுவார். இதுவே ஒரு ஆசிரியரின் உண்மையான அக்கறை. நம் வாழ்க்கையில் பலரை சந்திப்போம். சிலர் சில நாட்கள் மட்டுமே நம்முடன் இருப்பார்கள். ஆனால் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்த மதிப்புகள் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் பயணம் செய்யும். பல ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு ஆசிரியரை சிந்திக்கும் பொழுது அவர் நம்மை நினைவில் வைத்திருந்தால் ஏற்படும் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. அதுபோல ஒரு மாணவர் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்த செய்தியை அறியும் பொழுது ஒரு ஆசிரியருக்கு ஏற்படும் பெருமையையும் அளவிட முடியாது. நாம் அனைவரும் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் நம்மை வழிநடத்திய ஆசிரியர்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் நன்றி சொல்ல வேண்டும். அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ஏனெனில் நன்றியுணர்வு என்பது ஒரு நல்ல மனிதனின் மிகப்பெரிய பண்புகளில் ஒன்று. அன்பான நேயர்களே, ஒரு நல்ல ஆசிரியர் என்பது ஒரு மெழுகுவர்த்தியை போன்றவர். தன்னை உருக்கிக் கொண்டு மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியை ஏற்றுகிறார். ஒரு நல்ல ஆசிரியர் என்பது ஒரு தோட்டக்காரரை போன்றவர். ஒவ்வொரு மாணவரையும் ஒரு விதையாக பார்த்து அன்பு என்ற நீரை ஊற்றி அறிவு என்ற உரத்தை அளித்து தன்னம்பிக்கை என்ற சூரிய ஒளியை கொடுத்து அவர்களை பெரிய மரங்களாக வளரச் செய்கிறார். இன்று நாம் ஆசிரியர்களை பற்றி பேசும் இந்த நேரத்தில் நம் மனதில் நம்மை உருவாக்கிய ஒரு ஆசிரியரின் முகம் கண்டிப்பாக தோன்றியிருக்கும். அந்த ஆசிரியருக்கு மனதார நன்றி சொல்வோம். ஏனெனில் அவர் கற்றுக் கொடுத்தது கல்வி மட்டுமல்ல, அவர்கள் காட்டிய பாதையும் நம் வாழ்க்கை அழகாக மாற்றியுள்ளது. ஆசிரியர்களை மதிப்போம். அவர்களின் உழைப்பை பாராட்டுவோம். அவர்கள் சொல்லும் நல்ல அறிவுரைகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். ஒரு நல்ல மாணவனாக இருப்பதுதான் ஒரு ஆசிரியருக்கு நாம் தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு. ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு அளவிட முடியாதது. ஒரு மாணவனின் வெற்றிக்கு பின்னால் பல ஆசிரியர்களின் உழைப்பும் பொறுமையும் அக்கறையும் மறைந்திருக்கும். அதனால்தான் ஆசிரியர் என்ற சொல்லுக்கு எப்பொழுதும் தனி மரியாதை உண்டு. அன்பு நேயர்களே, நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திய ஆசிரியர்களை என்றும் நன்றியுடன் நினைவில் கொள்வோம். அவர்களின் சேவையை மதிப்போம். அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி நல்ல மனிதர்களாகவும் பொறுப்புள்ள குடிமக்களாகவும் வளர்வோம். இந்த இனிய எண்ணத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றொரு பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். என் பெயர் அபிஷா சரல், அரசியல் அறிவியல் முதுகலை பட்டதாரி. சர்வதேச எழுத்தறிவு தினம். மொழி மனித குலத்தின் ஆக சிறந்த பேராற்றல். அந்த அறிவை அழியாமல் தலைமுறைகளுக்கு கடத்தும் கருவியே எழுத்தறிவாகும். பேசும் சொற்கள் காற்றில் கரைந்துவிடும், ஆனால் நிலையான வரிவடிவம் கொண்ட எழுத்தறிவே மனித சிந்தனைகளை உருமாற்றி சமூக புரட்சிக்கு வழிவகுக்கிறது. ஒரு மொழியை பேச தெரிந்தவர் இயல்பான மனிதராக வாழ்கிறார். அதே மொழியை படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொள்பவரே சமூகத்தை சீரமைக்கும் சான்றோராக உருவெடுக்கிறார். அத்தகைய தாய்மொழி எழுத்தறிவே மனித சமுதாயத்திற்கு சுயமரியாதை, பகுத்தறிவு மற்றும் பொருளாதார தன்னிறைவை நல்கும் வலுவான அடித்தளமாக திகழ்கிறது. எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை அகில உலகிற்கு உணர்த்தவே 1966 யுனெஸ்கோ அமைப்பால் அறிவிக்கப்பட்டு 1967 முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் உலகளாவிய தரவுகளின்படி உலகளவில் சுமார் 765 மில்லியன் இளைஞர்களும் பெரியவர்களும் இன்னமும் அடிப்படை வாசிப்பு திறன் எட்டப்படாமல் வாழ்கின்றனர். இதில் 65% அதிகமானோர் பெண்கள் என்பது கவனிக்கத்தக்கது. எழுத்தையும் வாசிப்பையும் சங்க காலம் தொட்டே தமிழர்கள் நாகரிகத்தின் அடையாளமாக போற்றி வந்துள்ளனர். சங்க காலத்தில் வீரர்களின் பெயரையும் புகழையும் நறுக்கற்களில் வடிவடிவமாக பொறித்து அதை மக்கள் அனைவரும் படித்து அறியும் நடுக்கல் மரபு அமைந்திருந்தது. வெறும் கல்லையும் காவியமாக்கி சாமானிய மக்கள் வரை வாசிக்கும் பழக்கத்தை பரவலாக்கிய

ஏறிய எழுத்தறிவு பாரம்பரியம் நம் தமிழ் சமூகத்திற்கே உரித்தானது. அதே சங்கத்தமிழ் மரபின் வழியில் திருவள்ளுவரும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என கூறி, என்னும் எழுத்துமே மனித இனத்திற்கு வழிகாட்டும் இரு கண்கள் என போற்றுகிறார். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது நாட்டின் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் வெறும் 12% முதல் 18% வரை மட்டுமே இருந்தது. ஆனால் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களால் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புகளின்படி நாட்டின் எழுத்தறிவு விகிதம் 74.4% உயர்ந்தது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் தற்போது 80.9% உயர்ந்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு 82.9%க்கும் அதிகமான எழுத்தறிவு விகிதத்துடன் நாட்டின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. உலக வரலாற்றை மாற்றியமைத்த மேதைகளும் தலைவர்களும் எழுத்தறிவின் மகத்துவத்தை தங்களின் வாழ்வியல் பாடங்கள் வழியாக உணர்த்தியுள்ளனர். கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டில் கல்வியும் எழுத்தறிவும் மனிதனின் வாழ்வின் மகிழ்ச்சியான காலத்தில் சிறந்த அணிகலன்களாகவும் சவாலான காலத்தில் உறுதியான துணையாகவும் விளங்குகிறது என்றார். அவரது ஆசிரியர் பிளேட்டோ, ஒருவன் தன் வாழ்வில் கல்வியை புறக்கணித்தால் அவன் தன் வாழ்நாள் முழுவதையும் முழுமையற்ற நிலையிலே கடக்க நேரிடும் என்று அறிவுறுத்தினார். மகாத்மா காந்தி எழுத்தறிவை வெறும் புத்தக படிப்பாக சுருக்காமல், எழுத்தறிவு என்பது கல்வியின் முடிவோ அல்லது தொடக்கமோ அல்ல, அது மனிதனுக்குள் உறங்கி கிடக்கும் மிக சிறந்த பண்புகளையும் திறன்களையும் வெளிக்கொணரும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி என குறிப்பிட்டார். பேரறிஞர் அண்ணா வீட்டுக்கு ஒரு புத்தகசாலை தேவை என்று முழங்கியதோடு மட்டுமன்றி தன் வாழ்நாளின் இறுதி தருணத்தில் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோதும் தான் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை முடிப்பதற்காக அறுவை சிகிச்சையை ஒரு நாள் தள்ளி வைக்க கோரினார். எந்த சூழ்நிலையிலும் புத்தக வாசிப்பை கைவிடாத பேரறிஞர் அண்ணாவின் இந்த வாழ்வியல் சம்பவம் புத்தகங்களின் மீதும் எழுத்துக்கோளின் ஆற்றல் மீதும் நாம் கொள்ள வேண்டிய பேரார்வத்திற்கு மிகச்சிறந்த சான்றாகும். இத்தகைய வரலாற்று பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக ஏழை எளிய குழந்தைகள் பசியின்றி பள்ளிக்கு வர வித்திட்ட வரலாறு சிறப்புமிக்க மதிய உணவு திட்டம், தொடக்க கல்வியில் அடிப்படை எழுத்தறிவையும் கணித திறனையும் உறுதி செய்யும் எண்ணும் எழுத்தும் திட்டம் மற்றும் கற்றல் இடைவெளிகளை குறைத்து மாணவர்களின் வாசலை தேடி வழிகாட்டும் இல்லம் தேடி கல்வி போன்ற முன்னோடி மாநில அரசு திட்டங்கள் சமூகத்தில் எழுத்தறிவை பரப்ப சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. மேலும் 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட எழுத்தறிவற்ற பெரியவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு அளிக்கும் புதிய பாரத எழுத்தறிவு திட்டமும் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்றைய அதிநவீன கணினி மற்றும் இணைய யுகத்தில் காகிதத்தில் எழுதுவதுடன் நிற்காமல் இணையத்தை பயன்படுத்தவும் தொழில்நுட்ப தகவல்களை தேடவும் பயன்படும் இணைய வழி மற்றும் தொழில்நுட்ப எழுத்தறிவும் இன்றியமையாத ஒன்றாக மாறியுள்ளது. பேரறிவை தரும் ஆயுதங்களை விட அறிவை ஏந்தும் எழுத்துக்கோளே ஆக சிறந்த பேராற்றலை கொண்டது என்னும் உணர்வோடு கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவனின் வாக்கு கிணங்க அனைவரும் எழுத்தறிவை பெற வழிவகுத்து அறியாமை என்னும் இருளை அகற்றி அறிவொளி வீசும் சமுதாயத்தை படைப்போம். நன்றி.

நேர்களே, இன்று இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0444298606,

0: 0037 மற்றொரு எண் 0444249873555 தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். இனி திரைப்பட பாடல்.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு

0: கார்த்திக், பவ்யா பாண்டிட். நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0442986003 மற்றும் ஒரு எண் 0442948735. தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். நேயர்களே, கேட்கலாம்.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர் சந்திப்பில் பேசியது, மத்திய அரசின் மக்கள் கல்வி மையம் திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தில் உள்ள வாழ்வாதார மையத்தில் மகளிர் திறன் பயிற்சி பெற்று வருவதாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பேசிய தகவல்,
2: நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சி அடைந்த பாரதம் 2047 இலக்கு, நம் அனைவரும் அனைவருடைய முயற்சியோடு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். ஒரு மிகப்பெரிய பிரிக்ஸ் விழா மாநாடு, அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களுக்கு ரஷ்ய மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இது மூலமாக தமிழுக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு உலக தலைவர்கள் எல்லாம் வரவேற்கும் பொழுது இந்த ராமேஸ்வரம் கோயிலினுடைய முகப்ப பேக்ட்ராப்ல வச்சு இந்த உலக தலைவர்கள் எல்லாம் வரவேற்றது ஒவ்வொரு தமிழனுக்கும் கூட அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், மிகப்பெரிய கௌரவம், மிகப்பெரிய கர்வமும் கூட தமிழனாக நமக்கெல்லாம். பாரத பிரதமர் உலக தலைவர்களுக்கு தமிழனுடைய அடையாளங்களை, நம்மளுடைய ராமசாமி கோயிலினுடைய அடையாளங்களை, நம்மளுடைய திருவள்ளுவருடைய திருக்குறளை கொடுத்ததெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக, தமிழருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தான் இருந்து கொண்டிருக்கு. அதனாலதான் திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்திருக்கிறார். காசி தமிழ் சங்கம் ஒவ்வொருவரையும் காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் உள்ள தொடர்பு, காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்தும் விதமான காசி தமிழ் சங்கமும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் இப்படி ஒரே தேசம் ஒரே மக்கள் என்ற அந்த கண்ணோட்டத்தோடு இந்த விழாக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு அந்த பிரிக் மாநாடு ஒரு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மாநாடு, அதுல தமிழர்களுக்கு அது கூட பாருங்க, பாரத மண்டபம் நடராஜர் கோயிலினுடைய அந்த முகப்பு தான் அங்க இருக்கும். அப்ப பாருங்க, அந்த பாரத மண்டபத்துல ஒரு உலக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பிரிக்ஸ் மாநாடு, அந்த மாநாட்டுல நம்மளுடைய திருக்குறள், இப்படி தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு,
1: மத்திய அரசின் மக்கள் கல்வி மையம் திட்டத்தின் கீழ் மதுரையில் உள்ள வாழ்வாதார மையத்தில் மகளிர் திறன் பயிற்சி பெற்று தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருவதாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: மதுரையில் ஜன் சிசன் சன்ஸ்தான் சார்பில் செயல்பட்டு வரும் வாழ்வாதார மையம் சார்பில் திறன் பயிற்சி பெற்று தற்போது சிறு தொழில் நடத்தி வரும் பெண் தொழில் முனைவர்களுக்கான சந்திப்பு மதுரையில் நடைபெற்றது. தொழில் முனைவோர் சந்திப்பு நிகழ்வில் பங்கேற்ற JSS மதுரை தலைவர் திரு ஜான் அவர்கள் கூறும்போது,
4: மக்கள் கல்வி நிறுவனம் என்பது மத்திய அரசு ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் என்ற மினிஸ்ட்ரிக்கு கீழே தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ரெண்டும் சேர்ந்து மதுரையில் நடந்துட்டு, இதனுடைய முக்கியமான நோக்கம் 15 வயதிலிருந்து 49 வயது வரை கோ பெண்களுக்கோ தொழிற்பயிற்சி கொடுப்பது. மினிமம் ஒருத்தருக்கு ஒகேஷனல் ஸ்கில்ஸ் தேவை என்பதை நம்முடைய அரசாங்கங்கள் ப்ரொமோட் பண்ணுவதற்காக, செல்ஃப் கான்பிடன்ஸை வளர்ப்பதற்காகவும், நம்முடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொள்வதற்காகவும் இந்த தொழிற்பயிற்சி செய்கிறாங்க. மக்கள் கல்வி நிறுவனம் தொழிற்பயிற்சி கொடுப்பதை தாண்டி லிவ்லிஹுட் செல் நிர்மாணித்து அதன் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் தொழிலை துவங்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு லைவ்லிஹுட் செல் ஒன்றும் உருவாக்கி இருக்கிறது. இந்த செல் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் தொழிலை துவங்க வேண்டும், தொழிலை துவங்கினவர்கள் அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும், விரிவாக்கம் செய்தவர்கள் அநேகருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அந்த செல்லுடைய ஒரு மீட்டிங் நடந்தது. இதுல 43 பேர் இதுல கலந்து கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கும் ஒருவரோடு ஒருவர் சொல்யூஷன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவதற்கும் இந்த லைவ்லிஹுட் செல் பிரயோஜனமாக இருக்கிறது. இது மாதிரி JSS மூலமாக ட்ரைனிங் பெற்றவர்களாக இருக்கலாம், மதுரையில் வேற பலவிதமான ஒகேஷனல் ட்ரைனிங் பெற்றவர்களும் கூட JSS மதுரையில் இருக்கிற லைவ்லிஹுட் செல்ல அணுகி அவர்

0: நம்மளுடைய தொழில் சம்பந்தமான தேவைகள், கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் ஆக்சஸ் பண்ணுவது எப்படி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை வளர்த்து கொள்வது எப்படி, இது போன்ற பிஸ்னஸ் ரிலேட்டட் குவெரிஸை இந்த லைவ்லிஹுட்ஸ் மூலமாக அதன் பயன்பெறலாம் என்பதை நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். ஜேஎஸ்எஸ் உடைய நிறுவனத்துடைய நோக்கம் வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ட்ரைனிங், இந்த ட்ரைனிங் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் பிஸ்னஸை வளர்ப்பதற்கான வழிமுறைகளையும் வழிகாட்டுகளையும் இந்த லைவ்லிஹுட்ஸ் தொழில் முனைவோருக்காக மத்திய அரசும் மாநில அரசும் அதிகமான ஸ்கீம்ஸை வந்துட்டு வச்சிருக்காங்க. அது என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குங்கிறத கொண்டு போய் சேர்ப்பதும் ஜேஎஸ்எஸ் உடைய ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறது.
1: தற்போது திட்டத்தின் மூலம் பயன்பெற்று சிறு தொழில் நடத்தி வரும் யோகி அவர்கள் கூறும்போது,
2: நான் வந்து இந்த ஜேஎஸ்எஸ்ல 45 days கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க, பியூட்டிஷியன் கோர்ஸ். ப்ராடக்ட் நாலேஜ்ல இருந்து எப்படி கிளைண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணணும், பார்லர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ற அளவுல இருந்து எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரா சொல்லி கொடுத்தாங்க. இது மூலியமா ஆல்ரெடி வந்து ஒரு பார்லர் இருந்தாலும் அதை எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது அப்படின்றத ரொம்ப ஒரு டீப்பா சொல்லி கொடுத்தாங்க. இதனால முன்னாடி இருந்த கஸ்டமர்ஸை விட இப்போ நிறையவே கஸ்டமர்ஸ் வந்து எங்க வந்துகிட்டே இருக்காங்க. இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு மந்த்லி இன்கம் வந்து ஒரு 30K அளவுக்கு இண்டிபெண்டா சம்பாதிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஹோப் கொடுத்துருக்காங்க இந்த ஜேஎஸ்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. லைவ்ஹுட் செல்ல இருந்துட்டு எங்களுக்கு அதாவது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப எலாபரேட்டா சொல்லி கொடுத்தாங்க. இதனால எங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நாங்க வந்து கத்துக்கிட்டோம். தேங்க்ஸ் டு ஜேஎஸ்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்.
3: மை பாரத் திட்டத்தின் கீழ் விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் தருமபுரி மாவட்டத்தில் செயல்படுவதாக மாவட்ட இளைஞர் நல அலுவலர் திரு சிவசண்முகம் தரும் தகவல்.
4: நம்ம விக்சித் பாரத் எங்களிட டயலாக் அப்படிங்கிற குவிஸ் காம்படிஷன் வந்துட்டு மை பாரத் போர்ட்டல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த August 15 இருந்துட்டு September 30 வரைக்கும் இந்த குவிஸ் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கிறவங்க செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு எஸ்ஏ காம்படிஷன் நடக்கும். இது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டொமைன்ல நடக்கும். இதை வந்துட்டு எவால்வேட் பண்ணிட்டு இதில் செலக்ட் ஆகிறவங்க PPT வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதில் செலக்ட் ஆகிறவங்க ஸ்டேட் லெவல் போவாங்க. ஸ்டேட் லெவலில் தமிழ்நாடு கண்டிஜென்ட்டாக வந்துட்டு நேஷ்னல் யூத் ஃபெஸ்டிவல் January 9 இருந்துட்டு January 12 வரைக்கும் பாரத் மண்டபம் நியூ டெல்லியில் நடக்குது. இதில் போயிட்டு அவங்களோட கலந்துக்கிட்டு 6 tracks இருக்குது. அந்த 6 tracks அவங்க ஐடியாஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணி ஜெயிக்கிறவங்க வந்துட்டு பிரதமர் முன்னாட அவங்களோட ஐடியாஸை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இது வந்துட்டு ஒரு சாதாரண மக்கள் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த இளைஞர்களுக்கு வந்துட்டு இது ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்மா அமையும். இதுல முக்கியமான ட்ராக் எல்லாம் என்ன அப்படின்னா விக்சிட் பாரத் சேலஞ்ச் ட்ராக்கு, டிசைன் ஃபார் பாரத் ட்ராக்கு, அது கூட பாத்தீங்கன்னா புதுசா 2 tracks சேர்த்திருக்காங்க. யூத் ஆண்டர்பிரினர் சேலஞ்ச் ட்ராக் அப்படின்னு சொல்லி சேர்த்திருக்கேன். யூத் பார்லிமெண்ட் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 6 tracks இருக்கு, பிளஸ் கல்ச்சரல் ட்ராக்கும் இருக்கு. இதில் நம்மளோடைய திறமையை வந்துட்டு வெளிக்காட்டி ஒவ்வொரு இளைஞர்களும் மெயினாக பார்த்தீங்கன்னா 15 to 29 உட்பட்ட அனைத்து இளைஞர்களும் வந்துட்டு இந்த குவிஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் செலக்ட் ஆகி நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரதமரை சந்திக்கணும் மை பாரத் தர்மபுரியோட முக்கியமான வேண்டுகோள்.
3: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட்டில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொடர் முழுவதும் அவர்களது நிலையான ஆற்றல் மற்றும் திறன் வெளிப்பட்டு நாட்டின் இளைஞர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற உத்வேகம் அளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாடு வெற்றி பெற்றதற்கு உறுப்பு நாடுகளின் பங்களிப்பு, ஈடுபாடு, நிபுணத்துவம் ஆகியவையே முக்கிய காரணியாக திகழ்ந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பிரிக்ஸ் குழுவினருக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹிந்தி மொழி மட்டுமல்ல, நமது நாட்டின் கலாச்சாரம், பாரம்பரியம், நாகரிகம் மற்றும் வாழ்வியல் முறைகளை உலகிற்கு பறைசாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி என்றும், வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதற்கான இணைப்பை வழங்குவதாகவும், கல்வி, அறிவு, அறிவியல், தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றை மேம்படுத்த ஹிந்தி மொழியை பாதுகாப்போம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்ற நமது மகளிர் மற்றும் ஆடவர் குழுவினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சமூக வலைதளத்தில் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார். தினம் ஒரு மரம் நடுவோம் என்ற பயணத்தில் போபாலில் உள்ள பூங்காவில் தனது குடும்பத்தினர் மற்றும் சக ஊழியர்களுடன் இணைந்து மரக்கன்று நட்டதற்கான புகைப்படத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.

0: The Met Department said that thunderstorms and lightning conditions will continue over Andaman and Nicobar Islands, Bihar, Jammu and Kashmir, Ladakh, Jharkhand, Odisha and Rajasthan during the next 2 to 3 days. In men's cricket, India will take on Afghanistan in the second T20 International at the Arun Jaitley Stadium in Delhi tomorrow. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. India lead the three-match series 1-0 after a convincing 7-wicket win in the opening match last night. And that's the end of this news bulletin.
1: நேரம் இரவு 8:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM Gold. நேர்களே, இன்று இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0444298600.

0: 15க்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-298-6007 மற்றும் ஒரு எண் 044-249-8-7355. தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். நேயர்களினி கேட்கலாம் பாரதிய சேனா.
1: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதிய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா. ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா. பாரத் கா கௌரவ ஹை ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: நேரம் இரவு 8:15:35 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ்.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். இது ஒரு நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0442839871 மற்றும் ஒரு எண் 0442849873555. இந்நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய இருப்பவர் நிகழ்ச்சி பொறுப்பாளர் பி சரவணன் அவர்கள்.
5: நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய அறிவிப்பாளர் ரமணி அவர்கள் சொன்னது போல் இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த தொலைபேசி எண்ணில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்கோம், அதனால் மறுபடியும் இன்னொரு முறை சொல்கிறோம். 0444 இது இணைப்பு எண், 2838 9871 ஒரு எண், மற்றொரு எண் எப்பயும் போல் 2498 7355. இந்த இரண்டு எண்களில் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு உங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை பதிவு செய்யலாம். குறிப்பாக கிச்சன் கார்டன், வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்க, மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்க, வீட்டில் காய்கறிகள் தோட்டம்லாம் போடணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணலாம். உங்களுக்கான நிகழ்ச்சி இது. அடுத்த ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இது இந்திய அரசினுடைய வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் நிகழ்ச்சி. இது நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார்? வணக்கம்.
6: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
5: முள்ளக்காடு
6: பாபு.
5: பாபு நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கும். முள்ளக்காடு பாபு, இந்த நிகழ்ச்சி எப்படி கேட்குறீங்க?
6: எல்லாம்
5: கலந்த கலவையா இருக்கீங்க.
6: என்ன
5: இருக்கு?
6: எனக்கு வந்து கொஞ்சம் விவசாயம் இருக்கு, விவசாயம் மட்டும் இருக்கு, அது போக கொஞ்சம் வேலைக்கும் போறேன்.
5: சரி, என்ன விவசாயம்?
6: பயிர் விவசாயம் எங்களுக்கு வந்து நெல்லும் உளுந்து வாழை.
5: நெல் உளுந்து வாழை. ஒரு ஒரு வாழையை போட்டு வெட்டிட்டு அடுத்து அதுல வந்து நெல் போட்டு அப்புறம் உளுந்தும் போட்டுருவீங்க?
6: நெல் போடுவோம், நெல் போட்டு நெல் அறுவடை பண்ணும்போது உளுந்து விதைச்சிருவோம்.
5: ஏன் அப்படி பயிரை மாத்தி மாத்தி பண்றீங்க? பண்ணணுமா?
6: அதான் சார், கரெக்டா ஒரு போகம் வாழை முடிஞ்சாலும் அடுத்த போகம் நெல். அப்படிதான் சொன்னா மண்ணு சமநிலைப்படும், சீர்படுத்துறாங்க. நல்லா இருக்கும்.
5: கிராப் ரொட்டேஷன் ஆங்கிலத்தில் நாங்கெல்லாம் சொல்லுவோம்.
6: ஆமாங்க சார்,
5: நீங்க அதாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க.
6: அப்படியே பண்ணுவாங்க. ஒரு சில இடங்கள்ல வாழை மட்டும் போடுறவங்களும் இருக்கிறாங்க.
5: இப்ப வாழை என்ன வாழை போடுறீங்க இல்லையா? வாழை.
6: ஆமாங்க சார்.
5: அதுல அதுல அழிவாழை அல்லது அடிவாழைன்னு ஒண்ணு அடுத்தது ரெட்டூர் மாதிரி விடுவாங்க, அது விட மாட்டீங்களா?
6: ஆமா, அது கண்டியை தோண்டி எடுத்துருவோம் சார். எடுத்து கண்டியை வந்து மாடுகளுக்கு உணவாகவும் போடுவோம். அடுத்த கண்ணுக்கு அடுத்த
5: என்ன வாழை ரகம்? நம்ம எப்பயுமே இப்படிதாங்க ஐயா.
6: வேற பகுதியில வந்து திருவைகுண்டம் வேற சைடுல வந்து கசதியும் நாடும் அங்க போடுவாங்க.
5: நேந்திரம் போட்டு ஏன் கேரளாவுக்கு அனுப்புறீங்க? நாமளே சிப்ஸ் பண்ண கூடாது?
6: எங்களுடைய மண்ணுக்கு நேந்திரம் வந்து
5: வரட்டும், அதுதான் நல்லா இருக்கு, சந்தோஷம்.

0: ஆனா ஏன் வந்து நேந்திரன் போட்டு நீங்க கேரளா கொண்டு போறீங்க, அவங்க சிப்ஸ் ஆக்கி நம்மள்ட்டே கொண்டாந்து விக்கிறாங்க? எப்படிங்க தொழிற்சாலை போட போறாரு? வாய்ப்புல
1: உற்பத்தி மட்டும் பண்ணி அவங்க
0: நாம அதனால நம்ம விவசாயியாவே இருக்கிறோம்.
1: ஆமா சார், கண்டிப்பா சார்.
0: ஒரு
1: அடுத்த கட்ட
0: நாமளே கோயம்புத்தூர்ல பாத்துருக்கங்க ஐயா. கோயம் இதுல இருந்து தொட்டியத்துல இருந்து முசிறில இருந்து அங்க இருந்தெல்லாம் போகும் வாழை, நேந்திரன் வாழை போகுது. அவங்க சிப்ஸ் அவங்க போடுறாங்க,
1: அப்படியே
0: இருக்கிறோமோ எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு நிச்சயமா நிச்சயமா. பாபு ஐயா பேசுறது மகிழ்ச்சி. சொல்லுங்க,
1: என்
0: பேருங்களா? என் பேர் சரவணன்ங்க.
1: ஓகே சார், ஓகே சார்,
0: ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க,
1: நன்றி, நன்றி,
0: நன்றி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய இன்னொரு நேயர் யாருன்னு பாத்துக்கலாமா? இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, ஹலோ ஃபார்மர்ஸ். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று பயன்பெறலாம். பாருங்கள், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடுலேருந்து பாபுன்னு ஒருத்தர், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஒரு விவசாயி நம்ம நிகழ்ச்சியை ஆப்பில் கேட்டுக்கிட்டு அதுலேருந்து நம்மள்கிட்ட வந்து ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு. அவர் சொன்ன கருத்துக்கள் நல்லா தான் இருக்குது. எங்களுடைய எண்ணம்னா, என்றைக்கும் விவசாயிகள் வந்து விவசாயிகளாகவே இருக்கக்கூடாது, அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு மாறணும். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணுறவராக மாறணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு பெரிய ஆசை தான் அது. சாதாரணமாக நம்ம சொல்கிறோம், விவசாயிகிட்ட கேட்டிங்கன்னா, நான் விவசாயம் ஒரு வேலை தான் சார் பார்க்க முடியும், ஒம்பது வேலையை நான் பார்க்க முடியும், நான் வந்து தொழிற்சாலை வச்சுன்னு நினச்சேன்னா என்னால் விவசாயியாக இருக்க முடியாதுன்னு பாரு அவர். சரிங்களா, ஏதாச்சும் ஒன்று தான் சார் செய்ய முடியும், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க முடியாது சார் அப்படின்னு பாரு அவர். அது மாதிரி ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதனால் கஷ்டம்தான், இருந்தாலும் முயற்சி பண்ணணும். என்றைக்கு இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு நமக்கு அந்த முயற்சி வந்து ஈடேறும். அந்த வகையில் முதல் நேயரை சந்திச்சிட்டோம். 044 இது இணைப்பு எண், 28 38 98 71 இந்த நம்பரில் வாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு நம்பர் தர்றோம், 044 24 98 73 55. இந்த ரெண்டு எண்களில் நீங்கள் வரலாம், வந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறலாம். வந்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை கேட்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, 100.1 FM கோல்டு நேயர்களும் தயாராக இருக்கிறாங்க. இது உங்களுக்கான நிகழ்ச்சி, ஹலோ ஃபார்மர்ஸ்.
2: அடுத்த அறிவிப்பாளர் வந்துட்டாங்க நினைக்கிறேன், கொடுத்துடலாமா?
0: கொடுங்க, கொடுங்க. அடுத்த காலர் யார் பாருங்க, சொன்ன உடனே வராங்க பாருங்க. வணக்கம் சார்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க ஐயா, யார் பேசுறீங்க?
3: கும்பகோணம் வேளாக்குடி, ரமணா சகாதேவன்.
0: ரமணா சகாதேவன், என்ன ஊருங்க? வேளாக்குடியா? எங்க இருக்குது
3: சார்?
0: வேளாக்குடி எங்க இருக்கு?
3: கும்பகோணத்துல இருக்குங்க சார்.
0: கும்பகோணமா? கும்பகோணத்துல எந்த பக்கத்துல இருக்குன்னு சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறோம். வேளாக்குடி
3: கும்பகோணம் பழைய பாலக்கரை இருக்குங்களா?
0: ஆமா.
3: அதுல இருந்து உள்ள வரணும்.
0: எங்க, நீலத்தனலூர் ரோடா அல்லது சுவாமிமலை ரோடா?
3: அதான் நீலத்தனலூர் ரோட்ல வரணும்.
0: அப்படியா?
3: ஆமா சார்.
0: வேளாக்குடி கேள்விப்படாத ஊரா இருக்கே, அதனால கேட்டேன், வேற ஒண்ணும்
3: இல்லைங்க.
0: ரமணா ஐயா, என்ன பண்றீங்க?
3: மளிகை கடை வச்சிருங்க சார் வீட்லயா?
0: சூப்பருங்க, நீங்க நிம்மதியா இருக்கிறீங்க. உங்கள்ட்ட நாங்க வந்து கடையில சாமான் வாங்கிட்டு நாங்க மட்டும் உங்கள்ட்ட கடங்காரரா இருப்போம், இல்லாட்டா நாங்கள்ட்ட கஸ்டமராகவே இருப்போம்,
3: அப்படிதானே? கஸ்டமரா தான் இருக்கணும்,
0: கடங்காரரா
3: இருக்கக்கூடாது.
0: சரிங்க, ரைட். ஒரு ஒரு கொள்கையோட இருக்கிறீங்க. எவ்வளவு நாள் இந்த பெட்டிக்க இந்த மளிகை கடை வச்சிருக்கீங்க?
3: 2 வருஷமா இருக்கு சார்.
0: அதுக்கு முன்னாடி
3: டைலரா இருந்தா? அது என் செட் ஆகல.
0: சரி,
3: சின்ன வயசுல இருந்து மளிகை கடை வைக்கணும்னு ஆசை வச்சுட்டேன்.
0: இப்ப ரைட், ரொம்ப சந்தோஷம், நல்லது தான். நீங்க நீலத்தனலூர் பக்கம்னு சொன்ன உடனே எனக்கு நீலத்தனலூர் பத்தி ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது.
3: கேளுங்க.
0: நீலத்தனலூர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்?
3: அதெல்லாம் தெரியாது சார், கோச்சிக்காதீங்க.
0: கோச்சிக்க வேண்டாம், தெரியலன்னா தெரியல தானே. நீலத்தனலூர் மாட்டு சந்தை ரொம்ப ஃபேமஸ்ங்கய்யா, மாட்டு சந்தை. அங்க வந்து பெரிய அளவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாட்டு சந்தை நடக்கும். அங்க வந்து

0: வண்டி மாடெல்லாம் வந்து விலைக்கு வாங்கிட்டு வருவாங்க. நீலத்தினுள்ளூர் சந்தையில் வந்து வாங்கிட்டு வர்றது வந்து ஒரு பெருமையாக நினைப்பாங்க. ஆமாங்க, நீங்கள் பாலக்காரில் இருக்கீங்க, காவேரி தண்ணி வந்துருச்சா?
1: ஆ, வந்துருச்சுங்க சார்.
0: உங்களை தாண்டி போயிடுச்சா?
1: மாயறதுக்கே போயிடுச்சு.
0: சூப்பருங்க, மாயறதுக்கே போயிடுச்சா? ரமணி மேடம், இவர் பேசுறது கேட்டீங்களா, மாயரம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மாயரம்னு சொன்னார ஒரு பழைய ஆள்னு அர்த்தம். என்னங்க ஐயா?
1: எனக்கு 39 வயசு ஆகுதுங்க சார்.
0: 39 வயசாக இருந்தாலும் நீங்க இன்னும் பழைய ஆளாக தானே இருக்கிறீங்க. இப்போ சமீப காலமாக எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா மயிலாடுதுறை தான் சொல்லுவாங்க. நான் கூட மாயரம் தான் சொல்லுவேன். ஏன்னா மாயரம் தானே பழைய பேர். ஆமாம், மாயரத்துக்கே போயிடுச்சுன்னா சந்தோஷம்தான். இப்போ கொஞ்சம் பூமி குளிர்ந்துருக்கா?
1: குளிர்ந்துருங்க சார், மழை பெஞ்சிது இப்போ.
0: ஆ, மழையும் பெஞ்சிடுச்சு உங்களுக்கு. மயிலாடுதுறை இன்றைக்கி நல்ல மழை என்னங்களே?
1: பெஞ்சிருங்க சார், எல்லாம் பெஞ்சிருக்கு.
0: பெஞ்சிருக்கு. ஆ, ஆமாங்க ஆமாங்க. எப்படி இந்த நிகழ்ச்சியில் பேசணும்னு ஒரு விருப்பம் உங்களுக்கு?
1: நான் காரைக்கால் பண்பலையே நேர் சார்.
0: சரி,
1: இப்ப 101.6 இது விவேக் பாரதி வருது.
0: ஆமா,
1: அந்த நிகழ்ச்சியிலும் பேசலாம். எஃப்எம் தான் எனக்கு ரொம்ப உசுறு
0: உசுறு. ஆனா எஃப்எம் கோல்டுல பேசணும்னு விருப்பப்பட்டிருக்கீங்களே? இது எஃப்எம் கோல்டு.
1: கோல்டுங்களா?
0: இது எஃப்எம் கோல்டு.
1: சரிங்க சார்,
0: இதுலயும் பேசிட்டீங்க நீங்க, பரவாயில்ல.
1: தேங்க்யூ சார்,
0: ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி.
0: இது ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. ரெண்டு நேயர்கள், ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் வந்து கும்போணத்து பக்கத்துலேருந்து இன்னொருத்தர் வந்து தூத்துக்குடி கார் பேசியிருக்கிறாரு. ரெண்டு பேர் பேசியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு நேயர் வராங்களா? அதுக்கு ஒரு பாட்டு தருவீங்களா?
2: ஒரு அழகான பாட்டு.
0: அழகான பாட்டு.
2: சத்ரியன் படத்துல இருந்து ஸ்வர்ணலதாவோட ரொம்ப அழகான ஒரு குரல்ல ஒரு ரொம்ப மென்மையான ஒரு பாட்டு நேயர்களுக்காக.

0: சார், ஒரு நேயர் வராங்கன்னு நினைக்கிறேன். பாட்டு கொஞ்சம் அப்படி ஓடிட்டே இருக்கட்டும், நீங்க அவரோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணிடலாம்.
1: பேசலாமா?
0: பேசிடலாம்.
1: நேயர் தானே முக்கியம். ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்?
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: யார் பேசுறீங்க?
2: திருவள்ளூர் மாவட்டம் வேலப்பஞ்சாவடி தீனதயாளன் பேசுறேன்.
1: வேலப்பஞ்சாவடி தீனதயாளன், சொல்லுங்க ஐயா.
2: ஆமா ஐயா. எங்கள் வீட்டில் வீட்டு தோட்டத்தில் கிச்சடி செடி இருக்கு.
1: என்ன செடி?
2: கிச்சடி. கிச்சடி செடி.
1: கிச்சடி சம் கிச்சடின்னா என்ன?
2: இந்த நார்த்தாங்க மாதிரி இருக்கும்.
1: ஆ, ரைட் ரைட் சைட். ஆ, சொல்லுங்க.
2: அது ஒரு அஞ்சடி வயலை வளர்ந்துது. சாதாரணமாக தான் நிறைய உரம் இதெல்லாம் போடணும், அப்படியே வளர்ந்துது. இப்போ ஒரு ரெண்டு மாசம் செடி இலையெல்லாம் கொட்டிகிட்டே வருது. இலை கொட்டிடுச்சு, எந்த காரணம் தெரியல. இருக்கு
1: நீங்கள் அந்த நாளை காலையில் எழுந்துச்சு என்ன பண்ணுங்க, அந்த செடியோடைய தண்டு பகுதி அப்படியே உங்க நகத்தால கீறி பாருங்க. கீறி பாத்தீங்கன்னா பச்சை இருந்துச்சுன்னா செடி உசுரோட இருக்கு, நல்லா இருக்குன்னு அர்த்தம். இலை கொட்டி திருப்பி துளிர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: முக்கால்வாசி போயிடுச்சு. இப்ப நான் எந்த தண்டு செடி இருக்கு அந்த தண்டு கேட்டுருவா?
1: செடி இருக்க செடியினுடைய தண்டு பகுதி, நடு பகுதி இருக்கு இல்லையா, அதை அப்படியே கீறுங்க. இல்லை உங்களால் கீற முடியலன்னா ஒரு சின்ன பேனா கத்தி வச்சுட்டு கீறி பாருங்க.
2: சரி.
1: அது பச்சை இருந்துச்சுன்னா செடி உசுரோட இருக்குன்னு அர்த்தம்.
2: சரி.
1: ஒன்று இன்னொன்று, இது இவ்வளோ நாள் கொட்டாத இலை இப்போ ஏன் கொட்டுது?
2: அது எனக்கு ஒரு சந்தேகமாக. வீட்டில்

0: இருக்கு, வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கு. அவன் எதனா மருந்து இருந்து போட்டாலும் ஒரு சந்தேகமா இருக்கு எனக்கு.
1: அது அது மாதிரி செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது. நீங்க என்ன பண்ணுங்க, அடியில நம்ம இப்படி வேற மாதிரி யோசிப்போமே. எப்பயும் மேல செடியினுடைய துளிர் இலைகள் காயுதுன்னா வேர்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அது எந்த செடியா இருந்தாலும்
0: கொட்டி போயிடுது, அப்படி ஒண்ணுமே தெரிய மாட்டேது, கொட்டி போயிடுது,
1: கொட்டுது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அடியில வேர் பகுதியில ஏதாவது வேர் கரையான் இருக்கலாம், வேர் பூச்சி கூட இருக்கலாம். நீங்க அந்த செடியை சுத்தியில என்ன பண்ணுங்க, லேசா ஒரு கொத்து கொத்தி விட்டு அது கொஞ்சம் வேப்ப முன்னாக்க போட்டு விடுங்க. ஒரு கொத்து இருந்தா போறோம், மண்ணுட்டியால ஒரு கொத்து இருந்தா போறோம். கொத்து விட்டு இதுல அதுல வேப்ப முன்னாக்க போட்டு விட்டு தண்ணியை விட்டுருங்க. தண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த வேப்ப முன்னாக்கனுடைய கசப்பு அப்படியே உள்ள இறங்கும். உள்ள இறங்குச்சுன்னா அந்த வேர்பூச்சியோ கரையானோ எது இருந்தாலும் அழிக்கப்பட்டு விடும். அழிக்கப்பட்டுச்சுன்னா மேல மறுபடியும் துளிர் வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு செஞ்சு பாருங்க, மறுபடியும் காஞ்சதுன்னா எடுத்துட்டு வேற ஒரு அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறமா புதுசா வேற ஒரு செடி வாங்கணும், வாங்கி வச்சுக்கலாம்.
0: போதுமானது.
1: அடுத்த நேயர் யார், எங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யாருங்க?
2: ரமேஷ். கடலூர் மாவட்டம்.
1: என்ன என்ன ஊர் பேர் என்ன?
2: கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டைங்க.
1: சர்வராஜன்பேட்டை எங்க இருக்கீங்க? அது
2: கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம்.
1: காட்டுமன்னார் கோவில் பக்கத்துல எங்கன்னு சொல்லுங்க.
2: சர்வராஜன்பேட்டை லால்பேட்டை இருக்குங்களா?
1: லால்பேட்டை இருக்கு,
2: அது பக்கத்துல தான் சார்.
1: சரிங்க, நாங்க சிதம்பரம் பக்கம் போவோம், லால்பேட்டை தாண்டி தானே போவோம், அதுக்காக
2: கேட்டேன்.
1: அப்ப அந்த திருநாராயணபுரம் என்னது,
2: திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி
1: ஒரு நம்ம ஊரு, ரைட் ரைட், திருநாரையூர் முன்னாடி இருக்கு.
2: ஆமா சார், ஆமா சார்,
1: நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும்.
2: சூப்பர் சார், வந்தா போன் பண்ணுங்க சார்.
1: பண்றேங்க ஐயா.
2: சரிங்க சரிங்க.
1: ரமேஷ் ஐயா என்ன பண்றீங்க?
2: நான் விவசாயம் பாக்குறேன், இந்த டிரைவிங் பண்ணிட்டு சார்.
1: டிரைவிங் உண்டா?
2: ஆமா சார், ஆமா சார்.
1: என்ன டிரைவிங்? காரா பஸ்ஸா?
2: இந்த சிமெண்ட் தைக்கால் லால்பேட்டை பக்கத்துல தைக்கால் இருக்கு பாருங்க.
1: தைக்கால் இருக்கு.
2: ஆமா, அங்க ஒரு கடைக்கு சிமெண்ட் ஓட்டிட்டு சார்.
1: லாரியில?
2: ஆமா ஆமா, அரியலூர்ல இருந்து ஏற்றிட்டு வந்து கடையில இருக்கு.
1: கடையில இருக்கிற வேலை, ரொம்ப சந்தோஷம்
2: சார். ஃபோன் பண்ணுங்க.
1: சிமெண்ட் லாரிலாம் ஓட்டிட்டு இருக்கும் போது அந்த முகத்துக்கு எல்லாம் இது போட்டுங்க,
2: வரணும்
1: இல்ல?
2: என்ன
1: ரகம் போட்டு விதைச்சிருக்கீங்க?
2: நாங்க கேஎன் 1638, கேஎன்எம் 1638, 100 நாள் சார். அது
1: அப்படியா? ரொம்ப மூன்றரை மாசத்துல முடிச்சிருவீங்க போல இருக்கேன். பொங்கலுக்கு புது நெல் அரிசி கொண்டு
2: வந்துருவீங்க.
1: கோ 59 போட்டு 4 மாசம் காத்துட்டு வந்துருக்கோம், 4.5 மாசம் காத்துட்டு வந்துருக்கோம். நீங்க வந்து 3 மாசத்துல வேலையை முடிச்சு விட்டுறீங்க.
2: ஆமாங்க, இது கொஞ்சம் நல்லாவே இருக்குயா.
1: சன்ன ரகமா?
2: சன்ன ரகம், சூப்பரா இருக்கு சாப்பாட்டுக்கு.
1: சாப்பாடு நல்லா இருக்கும்,
2: அருமையா இருக்கு.
1: திருப்பி ரகத்து பேர் என்ன?
2: 1638.
1: கேஎன்
2: மகிழ்ச்சியா
1: இருக்கு.

0: இருந்துன்னா சொல்லுங்க, வாய்ப்பு இருந்தா கொடுங்க, பங்கேற்போம்.
1: நிச்சயமா.
0: நம்பர் வேணா குத்தி வச்சுங்க.
1: நம்பர் சொல்லுங்க.
0: 98 98 65
1: 65
0: 83
1: 83
0: 38
1: 38
0: 53ங்க ஐயா.
1: 53
0: ஐயா. அந்த மடல் மாணிக்கன்னு வாசிக்கிறது நீங்களாயா?
1: நான் தான்
0: ஐயா. ஆ சூப்பர் சூப்பர். மடல் மாணிக்கம்
1: எப்படி கண்டுபிடிக்கலையா?
0: அருமையா இருக்கு.
1: சர்வராஜன்பேட்டை ரமேஷ் சொல்லி எழுதிருவோம் ஒரு
0: நாளைக்கு. கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம்,
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னொரு புதிய புத்து உத்வேகத்தோட வேலை பார்ப்போம் நாங்க. அடுத்த நேயர் இருக்கிறாங்களா?
2: நேயர் இல்ல, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதை கேட்கலாமா?
1: கேளுங்க.
2: நேயர்கள் பேச பேச எனக்கும் அந்த ஆர்வம் வந்துருச்சு.
1: ஒரு கேள்வி தான்
2: உங்களுக்கு.
1: ஒரு கேள்வி தான்.
2: முயற்சி
1: பண்றேன். பாட்டு வேற கேட்கணும். நான்
2: முயற்சி பண்றேன்.
1: முயற்சி.
2: ஆமா சார், எனக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு. சரி பரவாயில்ல. ஆனா அதுல ரொம்ப முக்கியமா நிறைய நேயர்களுக்கும் இது தேவைப்படுற மாதிரியான ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த முருங்கையில வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு பருவத்துல நிறைய கம்பளி பூச்சி வந்து அப்படியே அட அடையா மரத்துல நிக்கும். நம்ம நடந்து போக வர தலையில கூட விழும். சோ இது கொஞ்சம் மரத்துக்கு அது எப்படியோ, பட் நம்ம மாதிரி மனிதர்களுக்கு அது கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க?
1: என்னன்னா, கம்பளி நீங்க சொன்னதுனால சொல்ல, கம்பளி பூச்சி நம்ம மேலே வந்துச்சுன்னா அப்படியே தடிப்பு தடிப்பா தடிச்சிடும்.
2: ஆமா,
1: அதனுடைய கடிச்சதுனால வினையோ அல்லது இன்னமோ நிச்சயமா அது மாதிரி ஆயிடும்.
2: ஐயா, நமக்கான பதில நான் அப்புறம் கூட கேட்டுக்கிறேன். பட் நம்ம நேயர் ரொம்ப முக்கியமா வந்திருக்கிறாங்க. நம்ம
1: அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லுவோம். உங்களுக்கு பதிலும் நான் சொல்லிடுறேன். நான் கம்பளி பூச்சி விஷயம் தான் நம்ம அடிக்கடி சொல்றது தானே. வணக்கம்.
0: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
0: மஞ்சள் நீர் காயில இருந்து சிங்காரவேல் பேசுறேன், தூத்துக்குடி மாவட்டம்.
1: அடேங்கப்பா, சிங்காரவேல்.
0: ஆமாயா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். என்ன ஊருங்க?
0: தூத்துக்குடி மாவட்டம், மஞ்சள் நீர் காயல்.
1: மஞ்சள் நீர் காயல், சூப்பர்.
0: நிரந்தர நேயரியா 1969ல இருந்து.
1: அடேங்கப்பா,
0: வர்த்தக ஒளிபரப்பு 1969 தமிழ் புத்தாண்டு அன்று ஒளிபரப்பானது.
1: எல்லாம் அதெல்லாம் சொல்லுவீங்க.
0: அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அவங்க வர்த்தக ஒளிபரப்புல நேயராகவும் இருக்கேன், கடிதமும் எழுதுறேன். உங்கள் விருப்பமும் இன்று வரைக்கும் உங்கள் விருப்பத்துக்கு என் கடிதம் வரும்.
1: ரமணி மட்டும் சொல்லி இப்போ ஒரு பாட்டு போட சொல்றேன். அந்த நாள் முதல் இந்த நாள் வரைன்னு சொல்லுங்க. சிங்காரவேல் என்ன செய்யறீங்க?
0: இப்படி இப்படி பழைய நினைவுகளை கூர்ந்து நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. என்னுடைய இது காலங்கள் எத்தனை வருஷம் பாத்துக்கிடுங்க. அதே சுவிட்ச நினைவுகளை மயிலும் போது எனக்கு வந்து இந்த வேர்க்கடலை மிட்டாய் சாப்பிடறது ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க.
1: வேர்க்கடலை சாப்பிடறது எல்லாருக்கும் ஆனந்தம் தான். நீங்க என்கிட்ட கடலை வறுத்து கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுக்கிட்டே
0: இருப்பேன். அதனால அதே மாதிரி இந்த ஆரம்ப காலத்தில் வர்த்தக ஒளிபரப்பு இப்போ விருதப்படுறது, அதையும் நல்ல இனிப்போட மகிழ்ச்சியோட சொல்லிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. நான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும். கம்பளிப்பூச்சி பற்றி கேட்டீங்க. இந்த கம்பளிப்பூச்சி அடாடையாக வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துடணும். முதல்ல ஒன்று தான் இருக்கும், ரெண்டு தான் இருக்கும். அதை விட்டுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலாக இருக்கும், நாலு எட்டாக இருக்கும். அப்படியே பெருகி பல்கி பெருகிட்டே இருக்கும். ஒன்றா இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, அதை ஒன்றா எடுத்து போட்டு காலால் போட்டு மிரிச்சிடணும். அப்போ அது பல்கி பெருகாது. ரெண்டாக இருந்தாலும் அப்படி பண்ணலாம், நாலாக இருந்தால் கூட அப்படி பண்ணலாம். நாலு எட்டு 12 16 வச்சுங்களேன், அப்போ அது போல் நம்மளால் செய்ய முடியாது. இன்னொரு நேயர் வந்தால் நம்ம கொடுத்துடலாம், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோமே. 8:39 வணக்கம். அந்த ஒரு எப்பயும் ஒரு நேர் வந்து வென்று சென்று விடுவார். அதுபோல் இன்றைக்கி ஒருத்தர் வந்துட்டு போயிட்டார், யாருன்னு தெரியல. நம்ம கம்பளிப்பூச்சிக்கு மறுபடியும் வருவோம். இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இருந்தால் நம்ம காலால் மிரித்து அழிச்சிடலாம். நிறையா இருக்குது, அடாடையாக இருக்குன்னா ஒரு தீப்பந்தம் கொளுத்திக்கணும். தீப்பந்தம் கொளுத்திக்கிட்டு எங்கெல்லாம் இந்த கம்பளிப்பூச்சி இருக்கோ அங்கெல்லாம் நல்ல தீப்பந்தத்தை காமிச்சு அதை

0: எரிச்சு விட்டுறது நல்லது.
1: ஐயா இன்னொருத்தர் வந்திருக்கிறாங்க, அவரோட பேசிடுறீங்களா?
0: பேசிடலாமே.
1: அவர் தான் நம்முடைய கடைசி நேயராகவும் இருப்பார்.
0: வச்சுக்கலாமே.
1: ஆமாம்,
0: 8:40. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க ஐயா.
2: ஹலோ.
0: ஹலோ, பேசுங்க, உங்க பேர் என்னங்க?
2: ஹலோ. ஹலோ, கும்பகோணத்துல இருந்து சிவசங்கர் பேசுறேன்.
0: சிவசங்கர், கும்பகோணமேவா?
2: கும்பகோணம் தான்.
0: கும்பகோணத்துல எந்த ஏரியா அது சொல்லுங்க.
2: கருப்பூர்.
0: கருப்பூர். சிவசங்கர் ஐயா என்ன பண்றீங்க?
2: நான் கடை வச்சு.
0: என்ன கடை?
2: மளிகை கடை.
0: நீங்களும் மளிகை கடையா? இப்பதான் ஒருத்தர் வந்துட்டு போனாரே, வேளாக்குடி ரமணா. அவர் ஒரு மளிகை கடை வச்சுருந்தார், அவரும் பேசிட்டு
2: போனார்.
0: கருப்பூரில் எவ்வளோ காலமாக அந்த மளிகை கடை வச்சுருக்கிறீங்க சிவசங்கர்?
2: ஒரு 15 வருஷமாக வச்சுருக்கேன்.
0: அப்படியா, தொடர்ந்து இருக்குங்க. இப்போலாம் நிறைய சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு, உங்களுக்கு அது போட்டியா இல்லையா?
2: அது ஒன்றும் இதாக இல்லை.
0: இல்லை,
2: நமக்கு என்ன சில்லறை வியாபாரம் தான், சூப்பர் மார்க்கெட்டில் பாக்கெட் தான்.
0: ஆமாம், இருந்தாலும் சூப்பர் மார்க்கெட்டு போகிறோம், அப்படியே வேணுங்கிறத அப்படி பார்க்குறோம், அப்படி வாங்குறோம்.
2: அது ஐரேஞ்சாக உள்ளவங்க அங்கே போ அங்கே போய் எடுப்பாங்க.
0: சரிங்க.
2: மிடில் ஃபேமிலி வந்து நம்மள்கிட்ட வந்துவாங்க.
0: உங்கள்கிட்ட தான் வருவீங்க. கடன் கொடுப்பீங்களா?
2: கடன் மந்த்லிலாம் கிடையாது.
0: சும்மா கை மாற்று மாதிரி இன்னைக்கு வாங்கிட்டு போயிட்டு நாளைக்காச்சும் கொடுத்துருவோம்.
2: அவ்வளோதான், அதுதான் பில் நோட்டெலாம் போடுறது.
0: சரி சரி, நல்லது தான். கடன் அன்பை முடிக்கும்.
2: ஓகே. ஆமாம் ஆமாம். ஓகே,
0: ரொம்ப நன்றி. நாம் அந்த கம்பளிப்பூச்சியோட அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நேரம் வந்துச்சு. 8:42 ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி தீப்பந்தம் கொளுத்திக்கணும். கொளுத்திட்டு அடாடையாக இருக்கிற இடத்துல அந்த தீப்பந்தத்தை காமிச்சிங்கன்னா அந்த நெருப்பில் கம்பளிப்பூச்சி பட்டு இறந்து போயிடும். அது ஒரு வகை. அதையும் தாண்டி ஒரு முருங்கை மரம் முழுக்க அது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, தண்டு பகுதி கீழேருந்து ஒரு 2 அடி 3 அடி விட்டு தண்டு பகுதியோடு அந்த மரத்தை அப்படியே வெட்டணும். வெட்டி தூக்கொண்டு வெளியில் போட்டு எரிச்சு விட்டுரும். அப்புறம் புது துளிர் வரும். புது துளிர் வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல முருங்கைக்கீரை கிடைக்கும், முருங்கைக்காய் கிடைக்கும். இப்படி தான் அதை கட்டுப்படுத்தணும். ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்துக்கணும், ஏன்னா நம்ம வந்து தீப்பந்தம் கையில் வச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். நிகழ்ச்சி நிறைவு செய்யணுமா?
1: ஆமாம், நீங்கள் சொன்ன பதிலுக்கு ரொம்ப நன்றி. எனக்கும் நேயர்களுக்கும் இதை உண்மையிலேயே பயனளிப்பதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றிங்க சார். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஹலோ ஃபார்மர்ஸ்.

0: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
1: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
0: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
1: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
0: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
6: எட்டு மணி 44 நிமிஷம் 45 நொடி ஆயிடுச்சு. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சுன்னு அறிவிப்பாளர் சொல்கிறாங்க. இன்றைய ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியை இதோட நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவோர்
5: ரமணி விஜயராகவன்,
6: பி சரவணன். நன்றி, வணக்கம்.
5: தொடர்வது டெல்லி அஞ்சல்.
7: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சே சமாச்சார் சந்தியா கே சாத் மே விஷால் சர்மா.

வெல்கம் பேக். டைம் இஸ் 10:36 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு வெஸ்டர்ன் மியூசிக் ஆன் எஃப்எம் கோல்ட் 100.1 வித் மீ ஆர்ஜே ரேகா டில் 11 PM டுடே. அண்ட் ஐ சீ டு தட்

வெல்கம் பேக். டைம் இஸ் ஆல்மோஸ்ட் 10:56 ஆன் த கிளாக் அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு பேக் மை பேக்ஸ் அண்ட் லீவ் த ஸ்டுடியோஸ் அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 10:56 அண்ட் யூ ஹவ் என்ஜாய்ட் ஹாலிடேஸ் ஃப்ரம் டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இட் ஜஸ்ட் 4 மோர் டேஸ் அண்ட் யூ கெட் யூர் சாட்டர்டே சண்டே ஆஃப்ஸ் தட்ஸ் அவசம் அண்ட் யூ ஹவ் டு பி ஆல்வேஸ் பாசிட்டிவ் இன் யோர் லைஃப் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் life has a simple formula. Look back and thank God. Look ahead and trust God. Yes, this is the message I'm sharing for you, my lovable listeners today. And

0: நேரம் 11:40. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கும் திரைகானம் நிகழ்ச்சியின் முதலில் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜன் பாடிய பாடல்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே,
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

0: புதிய பூமி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில் பாடல்.
1: விழியே விழியே உனக்கென்ன வேலை, விருந்துக்கு

பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, பொண்ண பெத்து வளர்த்தவளா.

0: people of Rajasthan have once again made it clear that they fully support the policies of good governance and development under the double engine government. This will not only propel the state to new heights of progress, but also strengthen the government's resolve to bring prosperity to the lives of every individual, he added. Union Home Minister and Minister of Cooperation Amit Shah has said that Chhatrapati Shivaji Maharaj made Swaraj, Swadharma and Swabhasha, self-rule, on one's faith and one's own language, the fundamental elements of Swaraj. Addressing Hindi Divas 2026 and the 6th All India Official Language Conference in Mumbai yesterday, the Union Home Minister highlighted Maharashtra's rich linguistic and cultural heritage. He said, Shivaji Maharaj gave Marathi prominence in administration and created a strong repository of terminology in the language, which became an important foundation of governance during the era of Hindavi Swaraj. Greeting people on Hindi Divas and Ganesh Chaturthi, Mr. Shah described their celebration on the same day as a Manikanchan Yog and auspicious coincidence. The festival of Ganesh Chaturthi is being celebrated yesterday across the country with great devotion. The day marks the birth of Lord Ganesha, who is a symbol of wisdom, prosperity and good fortune. Also known as Vinayak Chaturthi or Ganesh Utsav, the day marks the beginning of 10-day long festivities during which people place clay idols of Lord Ganesh at their homes and worship them. President Draupadi Murmu, Prime Minister Narendra Modi have extended their greetings to the people on the occasion of Ganesh Chaturthi. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Modi yesterday attended the Ganesh Chaturthi celebration at the residence of Union Minister Piyush Goyal in New Delhi. In men's cricket, India will take on Afghanistan in the second T20 International at the Arun Jaitley Stadium in Delhi today. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் நள்ளிரவு 12:10. எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் தரை வழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழிய நிகழ்ச்சிகளை நேர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் தரை வழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் நள்ளிரவு 12:10. 100.1 மெகா எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி இரவின் மடியில். நிகழ்ச்சியின் முதலில் 6-60 வரை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடிய பாடல்.

நேரம் 12:36:57 நேர்கள் கிட்ட ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகா செஃபம் கோல்டு அலைவரிசை வழங்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் புதிய வார்ப்புகள். திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:30. நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் நினைவில் இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் வாழ்க்கை படகு திரைப்படத்திற்காக பி. சுஷிலா பாடிய பாடல்.

பாமா விஜயம் திரைப்படத்திற்காக ஒலிக்கவிருக்கும் குரல்கள் பி. சுஷீலா, எல். ஆர். ஈஸ்வரி, சூலமங்கலம், ராஜலக்ஷ்மி.

பி. சுஷிலா எல்லாரீஸ்வரி குரல்களில் இரு மலர்கள் திரைப்பட பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடர்வது நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் ஜானி, குரு, சாவித்ரி ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் ஜானி படத்திலிருந்து பாடல்கள்.

ஒலித்த ஜானி படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜென்சி, எஸ் பி சைலஜா, சுஜாதா ஆகியோர். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து குரு படத்திலிருந்து பாடல்கள்.

குரு படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினர். நிகழ்ச்சி நிறைவாக சாவித்ரி படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

நேர்களே, இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை இம்ரான்கான் அவர்களின் சுர்பஹாரிசை, பங்கஜ் உத்தாஸ் அவர்களின் கசல் ஆகியவை ஒலிபரப்ப கேட்டீர்கள்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சித்துக்காடு டிஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேலூர் பிஆர்எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். இனி கௌரி மனோகரா பாபநாசம் சிவன் பாடல், ஆதிதாளம், ராகம் கௌரி மனோகரி.

இன்றைய பொங்கும் மகளம் நிகழ்ச்சியில் இதுவரை சித்துக்காடு டிஜி முருகவேல் அவர்களின் நாகசுர இசை கேட்டீர்கள். வேலூர் பிஆர்எம் வெங்கடேசன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சி புலரும் பொழுது. ஸ்ரீ காஞ்சி காமாட்சி படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர் பாடியுள்ள பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

மழை சிந்தும் குளிர் தந்து இரவுக்கு விழி தந்து எழுகின்ற தண்ணீர உனியே அலை என்ற கரம் கொண்டு கதிருக்கும் நிலவுக்கும் அருள் புரியும் வா

நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்.

0: நான் கோயம்புத்தூருங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எந்தவித உணர்வுமே இல்லாம இருக்கு. ஆண்டு அம்மையில பாரத்தை போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சுட்டு இருக்கிறோம்.
1: அம்மா, உங்களை பார்த்ததும் நாங்க பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது போல இருக்கு. நீங்க யாரம்மா?
2: நான் முருகன் அடிமி அம்மா.
1: திருச்செந்தூர் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆறுதல் இருக்குமா.
2: நான் இன்னும் பல கோயில்களுக்கு போகணும், இப்ப என்னால வர முடியாது. நான் முடிஞ்சா வந்து சேர்றேம்மா.
0: தாய், இந்த குழந்தைக்காக தங்கரதம் எடுக்கிறதாக நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அவசியம் வரணும்.

0: அடுத்து டிஎம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல் சரஸ்வதி சபதம் படத்திற்காக.
1: அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி,

நேரம் 5:31:30. ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து மேல்நாட்டு மருமகள் படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்